காபலத்ரயா பரபூர் கைகோடு பார்த்தால் கே வாசி கைகோடு நரசுர நிவாசி கைகோடு ஜனம ஜீவ மர கைகோடு பஜோனி பிராய் கைகோடு பட்டத்து காய் கைகோடு கல தக்கு பாய் கைகோடு கியத்தனவந்து கைகோடு மாயாமி சிந்தை